சனிதாசாதய ஆரம்பகலே தயான் விதாரண இத்தவத்துணி சமாஜிய வினஸ் தெமின் திபெனோ அப்பட ஏ பவ பேனவா இக்மணி நோவுனத் கிரமக்ரமேன் அப்பி ஹரி பெத்தட யமின் நின்னோ மே ஏ கன கதாவா மே கீன தவசே விசால வெத்தக் வெட்டெனோ உதேசன பத்தத்தைய மகா வெத்தே இதிரியட யனோ பத்தத்தையட இத்தரஹின் மோட்டர் சைக்கிளையக் யனோ வெத்தே தெமி கெனம தாத்தா கெனெக் புஞ்சி தருவெக்ப மோட்டர் சைக்கிளே இத்தரஹா வாடி கரவகென බොහොම අමාරුවෙන් ඔහුව වහගෙන යන්නට උත්සාහ කරනවා. බස් එකේ යන අය මේක දකිනවා. මේ වැස්සේ තෙමීගෙන යන තාත්තයි පුංචි දරුවයි දකින බස් රථයේ රියදුරු මහත්මයා මෝටර් සයිකලයට ඉස්සරහින් බස් රථය නවත්තනවා. රියදුරු සහායකයා බැහැලා ගිහිල්ලා තාත්තට කියනවා